ஆசப்பதமட்ட பஜாஜ் வீகோ லக்ஷே சுபிரி வாசிய பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் பீரோதரத்தை மெலுதி கண்ணா உபட்ட ருபியா லக்ஷேக்கு விசேஷ வட்டமாக சமகின் வெசி ஆவரண

0: அசப்பதமட்ட சீதா சீதா பாத்ரே விதாசா
1: ஆயோஜகேண்ட தர்ஜனே கர கப்பம்கத் போர்ட் சிட்டியே மெரக்காம்கல சீன பாத்தாலையே பிரபலேக் தலி இராட்ட பொலிசியின் பேரி ஹொரரஹசேம ஸ்ரீலங்காவட்ட பெபினாத்தி மிம சீன ஜாதிக பாத்தால நாயக்கா கொலம்பு விவித ஹோட்டல் வல நவாத்தன் கனிமின் விவித அபராத வல நிறுத்தவி அதி பவ விமர்சன வலின் ஹெலிவிலா தியனோ கேல கேனோ இதிங் சமாருண்ட இதிரதி இசரணங் மெஹம மே சீனுன் தேவில்ல மேவே கப்பம் கண்டனே பாத்தால வேட கரண்ட அரஹிமே ஏசெல்லாம் தாண்ட துன்னே இவ மே கட்டியத்தி
2: විතරක් සීමවුණු දෙයක් නෙවෙයි ඒක අපේ ජීවිතේම කොටසක් හැම දවසක්ම ෆ්‍රෙෂ් වෙන්න ෆ්‍රෙෂ් විදියට හිතන්න

பாசப்பாதமிட்ட சீதா சீதா பாத்தரே விதாசா ஆயோஜகேண்ட தர்ஜனே கர கப்பாம்கத் போர்ட் சிட்டியே மெரக்காம்கல சீன பாத்தாலையே பிரபலேக் தலி இராட்ட பொலிசியின் பேரி ஹொரரஹசேம ஸ்ரீலங்காவட்ட பெமினத்தி மெம சீன ஜாதிக்க பாத்தால

0: ஆசை பாதமட்ட சீதா ஆயோஜகேண்ட தர்ஜனேகர கப்பாம்கத் போர்ட் சிட்டியே மெரக்காம்கல சீன பாத்தாலையே பிரபலேக் தலி இராட்ட பொலிசியின் பேரி ஹொர ரகசியம் ஸ்ரீலங்காவட்ட பெமினாத்தி மெம சீன ஜாதிக பாத்தால நாயக்கா கொழம்பு விவித ஹோட்டல் வல நவாத்தன் கனிமின் விவித அபராத வல நிறுத்தவி அத்தி பவ விமர்சன வலின் ஹெலிவிலா தியனோ கேனோ இத்திங்க சமாருண்டு எதிராதி இசரணாங் மெஹமே சீனுன் தேவில்லமேவே கப்பாங்கண்டனே பாத்தால வேட கரண்டாரே ඒෙල්ලං දාන්ඩ දුන්න ඒව මේ කට්ටියක්ටි කල චීන්දුුන්ට ඇවිල්ල කරන්න කිසිම චාන්ස ඒ කාලිතුරු කලේර මේ දැන් තමයි මේ චීන්නු ඇවිල්ල මේවැ හක්කලං කරන්න කියලා සමාරුට හැපීතරවත් ඇතිරේද
1: සියත පත්තරේ විදහසා උදේ හතයි පනහට අනුග්‍රහය
2: ෆ්‍රෙෂ් කියන්නේ අපේ කෑමට බීමට විතරක් සීමවුණු දෙයක් නෙවෙයි ඒ අපේ ජීවිතයම කොටසක්.

0: ஆசை பதமட்ட சீதா சீதா பாத்திரே வித்தாசா
1: ஆயோஜகேண்ட தர்ஜனை கர கப்பம்கத் போட்ஸ்.

0: பாசம் பதுமட்ட சீதா சீதா பாத்தரே விதாசா
1: ஆயோஜகேண்ட தர்ஜனே கர கப்பம்கத் போர்ட் சிட்டியே மெரக்காம்கல சீன பாத்தாலையே பிரபலேக் தலி இராட்ட பொலிசியன் பேரி ஹொரரஹசேம ஸ்ரீலங்காவட்ட பெமினாத்தி மிம சீன ஜாதிக பாத்தால நாயக்கா கொலம்ப விவித ஹோட்டல் வல நவாத்தன் கனிமின் விவித அபராத வல நிறுத்தவி அதி பவ விமர்சன வலி ஹெலி வேலா தியனோ கேல கேனோ இதிங் சமாரும் தேத்ரதி சரணங் மெஹம மே சீன் உண்ட வில்ல மேவே கப்பம் கண்டனே பாத்தால வட கரண்ட அரஹிமே ஏசெல்லாம் தாண்ட துன்னே ஏவா மெஹ கட்டியக் திகலி චීන්නුන්ට ඇවිල්ලා කරන්න කිසිම chance එකක් ඒ කාලේ ඉතුරු කළේ නැ මේ දැන් තමයි මේ චීන්නු ඇවිල්ලා මේ වැ හක්කලම් කරන්න කියලා සමහරුන්ට හැබැයි